ரிதா கச்ச பாண்ட ரக்கிய கிச்சர் தாய் நீர் ரிதா மேலன் சக்கன் ரஹ கை வாசாயா தல் கோரா சே நிமானியா.